0: 씨.
1: 간다지 간다지 எங்க வீட்டு தங்க திரைய உங்க கையில தந்தாச்சு
0: சூப்பர் மச்சி.